தாக்கிட்டு தானே தான் திருக்கிட்டத்தக்க தேத்தாக்க தாக்கிட்டு தாக்கிட்டு தாத்திட்டு கல் திருக்கிட்ட தக்கத்தா திருக்கத கதிகனதா திருக்கிட்ட தக்கத்தா திருக்கத கதிகனதா திருக்கிட்ட தக்கத்தா திருக்கத கதிகன திருக்கட தானதா திருக்கிட்ட தக்கட தக்கட.

தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீர்தாய் தீ

கிடதான் தா தா கிடதான் திட திட கிடக்கிட திட தகன தா கிடத திட தக்க தூங்க தகன தென்ன கத் தகன தென்ன காத் ததும் கிடதா தகன காத் ததும் கிடதா தகன காத் ததும் கிடதா.

தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தக

தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன தகத்திகன